0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 மணி முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Konkani radio station of Auckland on 104.6 Planet FM.
2: Join the good guys.

0: 104.6
1: or anytime online at planetaudio.org.nz/Shishagathanpar.
2: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
3: Ravi Grover will be back next Sunday morning at 7:15 with the teachings of Satya Sai Baba for our Hindi listeners. If you would like to listen to the Satya Sai Baba programs again, go to our website, planetaudio.org.nz, and click on Gujarati or Hindi. In a few minutes, Krishna Kanta Devi Dasi joins us on the weekly program, Krishna Consciousness, at 7:50.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளே, நீங்கள் தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை 104.6 FM வாயிலாக பிரதி ஞாயிறுதோறும் காலை அரை மலசியாளங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான், உங்கள் அன்பின் கௌரீஷன். வணக்கம் தமிழ் தென்றல் வானொலியர்களே, எனது குரலில் இருப்பது அடைப்பு காரணமாக இன்றைக்கு நான் நிறைய நிகழ்வு தர முடியவில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சிறந்த தத்துவ பாடல்களை தருகின்றேன். அதே வேளையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலையின் வண்ணவனப்புகள் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. கட்டாயம் முதலே எல்லாரும் கலந்து கொண்டு அந்த சிறுவர்களுக்கு உங்களுடைய ஆரவாரங்களையும் பங்களிப்பையும் உற்சாகத்தையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்காக உங்களுக்கு அந்த இனிய பாடல்களை தருகின்றேன். சிறந்த தத்துவ பாடல்கள், நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதோ தமிழ் வானொலி நேயர்களே, உங்களுக்காக அந்த தத்துவ பாடல்கள்